0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தி அவுட். ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனு. நாளை வரையா தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பி ஆர் தக். ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லி எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசி நாள் சம்பர்க் கரோ. ஐ எம் அட்வைசர். கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி. ஐ எம் அட்வைசர்.
1: சுனோ ஜி, கட்டி அக்ஷரா ஜுவல்லர்ஸ் வல் லே லோ.
2: ஜோ ஹுக்கம் மேரி சர்க்கார்.
1: ஓ ஆ கிதர் ஹேரி ஸ்பார்க் வல் ஜானா? துசி ஆ கித்தே ஜா ரஹே ஹோ?
2: அக்ஷரா ஜுவல்லர்ஸ் தி தூஜி லொகேஷன் ரிவர்ஸ் தஞ்ச்.
1: யானி ஹுன் பை கேரட் கோல்ட் ஹால்மார்க் ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி அதே பர்த் ஸ்டோன் ரிங்ஸ் தே நவி டிசைன், சில்வர் ஐட்டம்ஸ், பூஜா ஐட்டம்ஸ் சப் குச் ஹுன் தோ தோ லொகேஷன் தே மிலன்கே.
2: ஆஹோ ஜி ஆஹோ.
3: அக்ஷரா ஜுவல்லர் அப்படி தூஜி லொகேஷன் 56 Garfield Road, East Riverston, which we to Hadi Seva Vich.

0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவ் ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர். கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி ஐ எம் அட்வைசர்.
1: யார் தூ இத்தே இனி சேத்தி ஆக்கி பக்கா வி ஹோகியா கி ஜுகாட் லாயா ஹை?
2: ஜுகாட் நஹி, ஏ ஹை 8 சாலா தோ வி வட்டா தஜுர்பா பன்சல் இமிகிரேஷன் தா, ஜினா நே வதியா கோர்ஸ் விச் அட்மிஷன் கராயி அதே ஃபிர் மெனு பிஆர் தி ராவி விகாயி. ஏன்னா ஹி நஹி, ஏ ஸ்டூடண்ட் விசா, ஏஏடி அப்பீல்ஸ், ஸ்கில்ட் விசாஸ், பிஆர், யுஎஸ் விசிட்டர் விசா அதே ஹோர் வி கை மைக்ரேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் கர்தே நே.
1: நம்பர் தா தே பன்சல் இமிகிரேஷன் வாலியா தா.
2: ஹான் ஜி, அப்பாயின்ட்மென்ட் புக் கர்வோன் லை கால் கரோ 0406660960 தே, யா ஃபிர் விசிட் கரோ பன்சல் இமிகிரேஷன்.
3: हाँ जी, मैं हूँ इसका और आप मुझे सुन रहे हैं रेडियो. हाँ जी, 1674 AM, बेबी.